0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம சைவம் தான் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த வேயுரு தோழிபங்கன், பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: பொது திருப்பதிகம். பல்லவ மன்னன் அமன் சமய குருமார்களது துண்டுகோலால் நாவுக்கரசு பெருமானை நிற்றறையில் இடுமாறு, அதாவது சுண்ணாம்புக்காளவாயில் இருத்துமாறு பணித்தான். அவர்களும் அவ்வாறே செய்தனர். ஆண்ட அரசு அதன் அகத்துள் பெருமான் திருவடிகளையே எண்ணி ஈசன் அடியார்க்கு ஈண்டு வரும் துயருளவோ என்று இருந்தார்கள். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்ப்பாதம் சிந்தித்து இருந்த உளவாரப் படையாளிக்கு நிற்றரை இளவேனிற் பருவத்தில் தென்றல் வீசும் செங்கழுநீர் தடாகக் கரை போல எம்பிரான் திருவடி நீழலாய்க் குளிர்ந்தது. அந்நிலையைக் காட்டுகிற அருட்குறிப்பே மாசில் வீணையும் எனத் தொடங்கும் திருப்பதிகம். இப்பாடல் தனித்திருக்குறுந்தொகை என்ற தலைப்பில் அமைவது ஆம். எல்லாம் வல்ல ஈசனாகிய என் தந்தையின் திருவடி நிழல், குற்றமற்ற வீணையின் நாதமும், மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும், வீசுகின்ற தென்றலின் சாயலும், செறிந்த இளவேனிலின் மாட்சியும், ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் என்பதே இப்பாடலின் திரண்ட கருத்து. மாசில் வீணையும் எனும் திருப்பாடல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: புள்ளிருக்கு வேளூர், புள் சடாயு, இருக்கு வேதம், வேள் முருகன், ஊர் சூரியன். சடாயு என்ற பறவை இருக்கு வேதம், திருமுருகப் பெருமான் சூரியன் பூசித்த தலமாதலின் புள் இருக்கு வேளூர் என்று பெயர் பெற்றது. அம்பிகை வழிபட்டதால் அம்பிகாபுரம் என்றும், அங்காரகன் எனும் செவ்வாய்கிரகம் வழிபட்டதால் அங்காரகபுரம் என்றும் கூறுவர். இறைவன் இத்தலத்தில் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி வினைகளைப் போக்குவதால் வினைதீர்த்தான் கோயில் என்றும் பெயர். வினைதீர்த்தான் கோயில் விளக்கழகு என்பது பழமொழி. உயிர்களின் நோய்களைப் போக்கும் பொருட்டு உமாதேவி தையல் நாயகியாய் வடிவுகொண்டு, தையல பாத்திரமும் சஞ்சீவியும் வில்வ மரத்தடி மண்ணும் கொண்டு, தம் உடன் வர இறைவன் மருத்துவராக எழுந்தருளியிருந்து அருள் செய்த திருத்தலம். அதலால் இத்தலத்து இறைவனை வைத்தியநாத சுவாமி என்று உலகவர் போற்றுவர். வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயரே நாளடைவில் ஊர்பெயராகவும் ஆயிற்று. இறைவர் வைத்தியநாதர், இறைவி தையல் நாயகி, திருத்தல மரம் வேம்பு என்கிற வேப்பமரம், தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம். சித்தர்கணம் இறைவர் திருமுடியில் அமிர்தத்தால் அபிஷேகித்த போது அவ் அமிர்தம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக ஐதீகம். இத்திருக்குளத்தில் தவளை முதலிய உயிரினங்கள் வசிப்பதில்லை என்பது கண்கூடு. காமதேனு இறைவன் மீது சொரிந்த பாலமுதம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக புராணம் இயம்பும். செல்வ முத்துக்குமார சுவாமி இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். இத்திருத்தல பிரசாதம் சந்தன குழம்பு மற்றும் மருந்து மண் உருண்டை விபூதி முதலியனவாம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார திருப்பதிகங்கள் பெற்ற பதி. அருணகிரிநாதரும் குமரகுருபரரும் அருமுகச் செவ்வேளை ஆராதித்து பாமாலைகள் பாடி உள்ளனர். கண்டு தொழ வேண்டிய கவினார் திருப்பதி. திருத்தருமையாதீன அருளாட்சியில் மலர்ந்த திருக்கோயில்களில் ஒன்று புள்ளிருக்கு வேளூர். ஆண்ட அரசு எனப் போற்றப் பெறும் அப்பர் பெருமான், ஆவுடைப் பிள்ளையாராம் திருஞான சம்பந்தப் பெருமானுடன் திருக்கோலக்காவை வணங்கி பிள்ளைப்பெருமானிடம் விடைபெற்று, கண்ணவன் இருப்பிடம் கருப்பரியலூர் முதலான தலங்களை வணங்கப்போம் வழியில் திருப்புள்ளிருக்கு வேளூரை பணிந்து திருத்தாண்டகம் முதலான செந்தமிழ் மாலைகளை அருளினார் என்பது திருத்தொண்டர் புராணச் செய்தி. ஆண்டானை எனத் தொடங்கும் திருத்தாண்டகப் பதிகத்தில் எட்டாவது பாடலாக இடம்பெறுவது பேராயிரம் பரவி எனத் தொடங்கும் பாடல். இப்பாடலில் குறிக்கப் பெறும் மந்திரம் திருவைந்தெழுத்து, தந்திரம் முறை கூறும் ஆகமங்கள், மருந்து அவ்வாகமங்கள் வழி நின்று செய்யும் ஜபம், பூசை, தியானம் முதலியனவாம். தீரானோய் மலம் இவற்றால் தீரானோயையும் போக்கி அருளுவான் என்பது பற்றியே வைத்தியநாதன் என்றனர் போலும். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்து ஆவான் என்று பாலராவாயர் பைந்தமிழும் பறைசாற்றும். இத்திருப்பதிகம் பொது நீக்கி உணர்ந்த உணர்ச்சி மேலீட்டின்கள் அவனைச் சிறிதும் உணராது கழிந்த நாள்கள் பலவாயினமையை நினைந்து நெகிழ்ந்து அருளியது இத்திருப்பதிகம். ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் பேராயிரம் பரவி என தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: நம சிவாய.
3: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ராய நமஹ, அபரிச்சேத்யாய நமஹ, கௌரி பர்த்ரே நமஹ, கணேஸ்வராய நமஹ, அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ, த்ரிவர்க்காய நமஹ, ஸ்வர்க சாதனாய நமஹ, ஞானகம்யாய நமஹ.

ஆகீஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய பினாகினே நமஹ.

நமஹ பகநேத்ரபிதே உக்ராய நமஹ பசுபதயே நமஹ தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ ப்ரியம்பதாய நமஹ தாந்தோதயாகராய நமஹ தக்ஷாய நமஹ கபர்தினே நமஹ காமசாசனாய நமஹ ஸ்மசான நில

ஆரவந்திதாய நமஹ, வியாக்ரசர்மாதராய நமஹ, வியாலினே நமஹ, மகாபூதாய நமஹ, மகாநிதயே நமஹ, அமிர்தாங்காய நமஹ, அமிர்தவபுஷே நமஹ, பஞ்சயஜ்ஞாய நமஹ, பிரபஞ்சனாய நமஹ, பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ, பாரிஜாதாய நமஹ, பராவராய நமஹ, சுலபாய நமஹ, சுவ்ரதாய சூராய நமஹ, வாங்மயைக நிதயே நமஹ, நிதயே நமஹ, வர்ணாஶ்ரம குரவே நமஹ, வர்ணினே நமஹ, சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ, ஆஶ்ரமாய நமஹ, க்ஷபணாய நமஹ, க்ஷாமாய நமஹ, ஞானவதே நமஹ, அசலாசலாய நமஹ, பிரமாணபூதாய நமஹ, துர்க்ஞேயாய நமஹ, சுபர்ணாய நமஹ, வாயுவாஹனாய நமஹ, தனுர்தராய தனுர்வேதாய நமஹ, குணராசயே நமஹ, குணாகராய நமஹ, அனந்ததிருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அபிவாத்யாய நமஹ, மகாச்சாரியாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, விசாரதாய நமஹ, வீதராகாய நமஹ, விநீதாத்மனே நமஹ, தபஸ்வினே நமஹ, பூதபாவனாய நமஹ, உன்மத்தவேஷாய பிரச்சன்னாய நமஹ, ஜிதகாமாய நமஹ, அஜிதப்ரியாய நமஹ.

ஆதிசக்திராய நமஹ, நதீதராய நமஹ, ஆக்ஞாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஸ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரப்ருதே நமஹ, அமோகதண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்திரே வைவஸ்வதாய நமஹ, அஜனாய நமஹ.

அமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோ லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்ம மிருத்யு ஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்கிரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அசலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய மாதவாய நமஹ, க்ரீஷ்மாய நமஹ, நபஸ்யாய நமஹ, பீஜவாஹனாய நமஹ, ஆங்கீரசே நமஹ, முனையே ஆத்ரேயாய நமஹ, விமலாய நமஹ, விஸ்வவாஹனாய நமஹ, பாவனாய நமஹ, புருஜிதே நமஹ, சக்ராய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஏ ஜனகாய நம சாரு விஷல்யாய நம லோகசல்யகிருதே நம சதுர்வேதாய நம சதுர்பாவாய நம சதுராய சதுரப்ரியாய நம ஆம்னாய நம சமாம்னாய நம

0: ஞாயாய நமஹ, ஞாயகம்யாய நமஹ, நிரஞ்சனாய நமஹ, சஹஸ்ரமூர்த்னே நமஹ, தேவேந்திராய நமஹ, சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ, முண்டாய நமஹ, விரூபாய நமஹ, விக்ருதாய நமஹ, தண்டினே நமஹ, தாந்தாய நமஹ, குணோத்தமாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, ஹர்யக்ஷாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, நிராமயாய நமஹ, சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ, சரண்யாய நமஹ, சர்வலோகபிருதே நமஹ, பத்மாசனாய நமஹ, பரஞ்சோதிஷே நமஹ, பராவர பரம்பலாய நமஹ, பத்மகர்பாய நமஹ, மகாகர்பாய நமஹ, விஸ்வகர்பாய நமஹ, விசக்ஷணாய நமஹ, பராவரஜ்ஞாய நமஹ, பீஜேஷாய நமஹ, சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ, தேவாசுர குரவே தேவாய நமஹ, தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ, தேவாசுர மகாமாத்ராய நமஹ, தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ, தேவாதி தேவாய நமஹ, தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ, தேவாசுரேஸ்வராய நமஹ, திவ்யாய நமஹ, தேவாசுர மகேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவதாத்மனே நமஹ, ஆத்மசம்பவாய நமஹ, ஈட்யாய நமஹ, அனீஷாய நமஹ, சுரவ்யாக்ராய நமஹ, தேவசிம்ஹாய நமஹ, திவாகராய நமஹ, விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ, சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ, சிவஜானரதாய நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சிகிஸ்ரீ பர்வதப்ரியாய நமஹ, ஜயஸ்தம்பாய நமஹ, விசிஷ்டம்பாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, லோகச்சாரிணே நமஹ, தர்மச்சாரிணே நமஹ, தனாதிபாய நமஹ, நந்தினே நமஹ, நந்தீஸ்வராய நமஹ, நக்னாய நமஹ, நக்னவ்ரதராய நமஹ, சுசயே நமஹ, லிங்காத்யக்ஷாய நமஹ, சுராத்யக்ஷாய நமஹ, யுகாத்யக்ஷாய நமஹ, யுகாவஹாய நமஹ, ஸ்வவஷாய நமஹ, சவஷாய நமஹ, ஸ்வர்கஸ்வராய நமஹ, ஸ்வரமயஸ்வனாய நமஹ, பீஜாத்யக்ஷாய நமஹ, பீஜகர்த்ரே நமஹ, தனகிருத்தர்மத்வர்த்தனாய நமஹ, தம்பாய நமஹ, அதம்பாய நமஹ, மகாதம்பாய நமஹ, சர்வபூதமஹேஸ்வராய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, சேதவே நமஹ, அப்ரதிமாக்ருதயே நமஹ, லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, நாகபூஷணாய நமஹ, அந்தகாரயே நமஹ, மகத்வேஷினே நமஹ, விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ, வீததோஷாய நமஹ, அக்ஷயகுணாய நமஹ, தக்ஷாரயே நமஹ, பூஷதந்தஹ்ருதே நமஹ, பூர்ஜடயே நமஹ, கண்டபரஷவே நமஹ, சகலாய நமஹ, நிஷ்கலாய நமஹ, அனகாய நமஹ, ஆதாராய நமஹ, சகலாதாராய நமஹ, பாண்டுராபாய நமஹ, மிருடாய நமஹ, நடாய நமஹ, பூர்ணாய நமஹ, பூரயித்ரே நமஹ, புண்ணியாய நமஹ, சுகுமாராய நமஹ, சுலோசனாய நமஹ, சாமகேயாய நமஹ, பிரியகராய நமஹ, புண்ணியகீர்த்தயே நமஹ, அனாமயாய நமஹ, மனோஜவாய நமஹ, தீர்த்தகராய நமஹ, ஜடிலாய நமஹ, ஜீவிதேஸ்வராய நமஹ, ஜீவிதாந்தகராய நமஹ, நித்யாய நமஹ, வசுரேதசே நமஹ, வசுப்ரியாய நமஹ, சத்கதயே நமஹ, சத்கிருதயே நமஹ, சக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, கலாதராய நமஹ, மாணினே நமஹ, மான்யாய நமஹ, மகாகாலாய நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பராயணாய நமஹ, சந்திரசஞ்சீவனாய நமஹ, சாஸ்திரே லோககூடாய நமஹ, அமராதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ, அனபாயக்ஷராய நமஹ, காந்தாய நமஹ, சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுசிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, கலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, த்ருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வத்ருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்தவித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்தப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவஜ்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே த்ருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 43. Thank you.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நமஇதம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே சர்வாத்மத்வமிதி ஸ்புடிக்ருதமிதம் யஸ்மாதமுஸ்மின்ஸ்தவே தீனாஸ்ய ஸ்ரவணாத் ததார்த்தமனநாத் த்யானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமஹாபிபூதிசஹிதம் ஸ்யாதீஸ்வரத்வம் ஸ்வதஃ சித்தி தத் புனரஸ்ததா பரிணதம் சைஸ்வர்யமவ்யாஹதம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர மே பாஞ்சமே ஸ்லோக் கி வியாக்யா சல் ரஹி ஹை.
1: தேஹம் ப்ராணமபி இந்த்ரியாண்யபி சலாம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனை. தலைப்பு திருவடி சரணம். பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பொது திருப்பதிகம். பல்லவ மன்னன் அமன் சமய குருமார்களது துண்டுகோலால் நாவுக்கரசு பெருமானை நிற்றறையில் இடுமாறு, அதாவது சுண்ணாம்புக்காளவாயில் இருத்துமாறு பணித்தான். அவர்களும் அவ்வாறே செய்தனர். ஆண்ட அரசு அதன் அகத்துள் பெருமான் திருவடிகளையே எண்ணி ஈசன் அடியார்க்கு ஈண்டு வரும் துயருளவோ என்று இருந்தார்கள். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்ப்பாதம் சிந்தித்து இருந்த உளவாரப் படையாளிக்கு நிற்றரை இளவேனிற் பருவத்தில் தென்றல் வீசும் செங்கழுநீர் தடாகக் கரை போல எம்பிரான் திருவடி நீளலாய்க் குளிர்ந்தது. அந்நிலையைக் காட்டுகிற அருட்குறிப்பே மாசில் வீணையும் எனத் தொடங்கும் திருப்பதிகம். இப்பாடல் தனித்திருக்குறுந்தொகை என்ற தலைப்பில் அமைவது ஆம். எல்லாம் வல்ல ஈசனாகிய என் தந்தையின் திருவடி நிழல், குற்றமற்ற வீணையின் நாதமும், மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும், வீசுகின்ற தென்றலின் சாயலும், செறிந்த இளவேனிலின் மாட்சியும், ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் என்பதே இப்பாடலின் திரண்ட கருத்து. மாசில் வீணையும் எனும் திருப்பாடல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: புள்ளிருக்கு வேளூர், புல் சடாயு, இருக்கு வேதம், வேள் முருகன், ஊர் சூரியன். சடாயு என்ற பறவை இருக்கு வேதம், திருமுருகப் பெருமான் சூரியன் பூசித்த தலமாதலின் புல் இருக்கு வேளூர் என்று பெயர் பெற்றது. அம்பிகை வழிபட்டதால் அம்பிகாபுரம் என்றும், அங்காரகன் எனும் செவ்வாய்கிரகம் வழிபட்டதால் அங்காரகபுரம் என்றும் கூறுவர். இறைவன் இத்தலத்தில் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி வினைகளைப் போக்குவதால் வினைதீர்த்தான் கோயில் என்றும் பெயர். வினைதீர்த்தான் கோயில் விளக்கழகு என்பது பழமொழி. உயிர்களின் நோய்களைப் போக்கும் பொருட்டு உமாதேவி தையல் நாயகியாய் வடிவு கொண்டு, தையலபாத்திரமும் சஞ்சீவியும் வில்வ மரத்தடி மண்ணும் கொண்டு தம் உடன் வர இறைவன் மருத்துவராக எழுந்தருளியிருந்து அருள் செய்த திருத்தலம். அதலால் இத்தலத்து இறைவனை வைத்தியநாத சுவாமி என்று உலகவர் போற்றுவர். வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயரே நாளடைவில் ஊர்ப்பெயராகவும் ஆயிற்று. இறைவர் வைத்தியநாதர், இறைவி தையல் நாயகி, திருத்தலமரம் வேம்பு என்கிற வேப்பமரம், தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம். சித்தர்கணம் இறைவர் திருமுடியில் அமிர்தத்தால் அபிஷேகித்த போது அவ் அமிர்தம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக ஐதீகம். இத்திருக்குளத்தில் தவளை முதலிய உயிரினங்கள் வசிப்பதில்லை என்பது கண்கூடு. காமதேனு இறைவன் மீது சொரிந்த பாலமுதம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக புராணம் இயம்பும். செல்வ முத்துக்குமார சுவாமி இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். இத்திருத்தல பிரசாதம் சந்தன குழம்பு மற்றும் மருந்து மண் உருண்டை விபூதி முதலியனவாம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார திருப்பதிகங்கள் பெற்ற பதி. அருணகிரிநாதரும் குமரகுருபரரும் அருமுக செவ்வேளை ஆராதித்து பாமாலைகள் பாடி உள்ளனர். கண்டு தொழ வேண்டிய கவினார் திருப்பதி, திருத்தருமையாதீன அருளாட்சியில் மலர்ந்த திருக்கோயில்களில் ஒன்று புள்ளிருக்கு வேளூர். ஆண்ட அரசு எனப் போற்றப் பெறும் அப்பர் பெருமான், ஆவுடை பிள்ளையாராம் திருஞான சம்பந்தப் பெருமானுடன் திருக்கோலக்காவை வணங்கி பிள்ளைப்பெருமானிடம் விடைபெற்று கண்ணவன் இருப்பிடம் கருப்பரியலூர் முதலான தலங்களை வணங்கப்போம் வழியில் திருப்புள்ளிருக்கு வேளூரைப் பணிந்து திருத்தாண்டகம் முதலான செந்தமிழ் மாலைகளை அருளினார் என்பது திருத்தொண்டர் புராணச் செய்தி. ஆண்டானை எனத் தொடங்கும் திருத்தாண்டகப் பதிகத்தில் எட்டாவது பாடலாக இடம்பெறுவது பேராயிரம் வரவி எனத் தொடங்கும் பாடல். இப்பாடலில் குறிக்கப் பெறும் மந்திரம் திருவைந்தெழுத்து, தந்திரம் முறை கூறும் ஆகமங்கள், மருந்து அவ்வாகமங்கள் வழி நின்று செய்யும் ஜபம், பூசை, தியானம் முதலியனவாம். தீரானோய் மலம் இவற்றால் தீரானோயையும் போக்கி அருளுவான் என்பது பற்றியே வைத்தியநாதன் என்றனர் போலும். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்து ஆவான் என்று பாலராவாயர் பைந்தமிழும் பறைசாற்றும். இத்திருப்பதிகம் பொது நீக்கி உணர்ந்த உணர்ச்சி மேலீட்டின்கள் அவனைச் சிறிதும் உணராது கழிந்த நாள்கள் பலவாயினமையை நினைந்து நெகிழ்ந்து அருளியது இத்திருப்பதிகம். ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் பேராயிரம் பரவி என தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: நம சிவாய.
3: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ஆராய நமஹ அபரிச்சேத்யாய நமஹ கௌரி பர்த்ரே நமஹ கணேஸ்வராய நமஹ அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ த்ரிவர்க்காய நமஹ ஸ்வர்க சாதனாய நமஹ ஞானகம்யாய நமஹ.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய பிரிய பக்தாய நமஹ, பிரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான

ஆரவந்திதாய நமஹ, வியாக்ர சர்மாதராய நமஹ, வியாலினே நமஹ, மகாபூதாய நமஹ, மகாநிதயே நமஹ, அமிர்தாங்காய நமஹ, அமிர்தவபுஷே நமஹ, பஞ்சயஜ்ஞாய நமஹ, பிரபஞ்சனாய நமஹ, பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ, பாரிஜாதாய நமஹ, பராவராய நமஹ, சுலபாய நமஹ, சுவ்ரதாய சூராய நமஹ, வாங்மயைக நிதயே நமஹ, நிதயே நமஹ, வர்ணாஶ்ரம குரவே நமஹ, வர்ணினே நமஹ, சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ, ஆஶ்ரமாய நமஹ, க்ஷபணாய நமஹ, க்ஷாமாய நமஹ, ஞானவதே நமஹ, அசலாசலாய நமஹ, பிரமாணபூதாய நமஹ, துர்க்ஞேயாய நமஹ, சுபர்ணாய நமஹ, வாயுவாஹனாய நமஹ, தனுர்தராய தனுர்வேதாய நமஹ, குணராசயே நமஹ, குணாகராய நமஹ, அனந்ததிருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அபிவாத்யாய நமஹ, மகாச்சார்யாய நமஹ,

அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ, கமண்டலுதராய நமஹ, தன்வினே நமஹ, வேதாங்காய நமஹ, வேதவிதே நமஹ, முனயே நமஹ, பிராஜிஷ்ணவே நமஹ, போஜனாய போக்த்ரே நமஹ, லோகநேத்ரே நமஹ, துராதராய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, சர்வாவாசாய நமஹ, சதுஷ்பதாய நமஹ, காலயோகினே நமஹ, மகாநாதாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தயே நமஹ, மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரி மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அநிர்தேஷ்ய வபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வஹார்யமிதாய நமஹ, கதயே நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, பவோத்பவாய நமஹ, ஓஜஸ்தேஜோத்யுதிகராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வகாமகாய நமஹ, நிருத்யப்ரியாய நமஹ, நிருத்யநிருத்யாய நமஹ, பிரகாஷாத்மனே பிரதாபனாய நமஹ, புத்தஸ்பஷ்டாக்ஷராய நமஹ, மந்த்ராய நமஹ, சன்மானாய நமஹ, சாரசம்ப்ளவாய நமஹ, யுகாதிகிருத்யுகாவர்த்தாய நமஹ, கம்பீராய நமஹ, ரிஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டான விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விரோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய விபுதாஶ்ரயாய நமஹ, பாலரூபாய நமஹ, பலோன்மாதினே நமஹ, விவர்த்தாய நமஹ, கஹனாய குரவே நமஹ, கரணாய நமஹ, காரணாய நமஹ, கர்த்ரே நமஹ, சர்வபந்த விமோசனாய நமஹ, வித்வத்தமாய வீதபயாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, நிஷாகராய நமஹ, வ்யவசாயாய நமஹ, வ்யவஸ்தானாய நமஹ, ஸ்தானதாய நமஹ, ஜகதாதிஜாய நமஹ, துந்துபாய நமஹ, லலிதாய நமஹ, விஸ்வஸ்மை நமஹ, பவதாத்மாத்மநிசம்ஸ்திதாய நமஹ.

ஆஹாராய நமஹ, த்ரிசூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, ஷிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரபிருதே நமஹ, அமோக தண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்த்ரே வைவஸ்வதாய நமஹ.

அமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோகவிக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீவல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்கிரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அசலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, லவணாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய பிரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, பிரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய மாதவாய நமஹ, கிரீஷ்மாய நமஹ, நபஸ்யாய நமஹ, பீஜவாஹனாய நமஹ, அங்கீரசே.

ஸ்வாஹாய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

0: ஏ ஜனகாய நம சாரு விஷல்யாய நம லோகசல்ய கிருதே நம சதுர்வேதாய நம சதுர்பாவாய நம சதுராய சதுரப்ரியாய நம ஆம்நாயாய நம சமாம்நாயாய நம தீர்த்த தேவ சிவாலயாய நம பஹுரூபாய நம மஹாரூபாய நம சர்வரூபாய நம சராசராய நம ஞான நிர்வாஹகாய நம ஞாயாய நம ஞாயகம்யாய நம நிரஞ்சனாய நம சஹஸ்ரமூர்த்னே நம தேவேந்திராய நம சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நம முண்டாய நம நிரூபாய நம விக்ருதாய நம தண்டினே நம தாந்தாய நம குணோத்தமாய நம பிங்களாக்ஷாய நம ஹர்யக்ஷாய நம நீலக்ரீவாய நம நிராமயாய நம சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நம சரண்யாய நம சர்வலோகப்ருதே நம பத்மாசனாய நம பரஞ்சோதிஷே நம பராவர பரம்ஃபலாய நம பத்மகர்பாய நம மகாகர்பாய நம விஸ்வகர்பாய நம விசக்ஷணாய நம பராவரஜ்ஞாய நம பீஜேஷாய நம சுமுகாய சுமஹாஸ்வனாய நம தேவாசுரகுரவே தேவாய நம தேவாசுர நமஸ்கிருத்யாய நம தேவாசுர மகாமாத்ராய நம தேவாசுர மகாஸ்ரயாய நம தேவாதி தேவாய நம தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நம தேவாசுரேஸ்வராய நம திவ்யாய நம தேவாசுர மகேஸ்வராய நம சர்வதேவமயாய நம அசிந்த்யாய நம தேவதாத்மனே நம ஆத்மசம்பவாய நம ஈட்யாய நம அனீஷாய நம சுரவ்யாக்ராய நம தேவசிம்ஹாய நம திவாகராய நம விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நம சர்வதேவோத்தமோத்தமாய நம சிவஜானரதாய நம ஸ்ரீமதே நம ஷிகிஸ்ரீபர்வதப்ரியாய நம ஜயஸ்தம்பாய நம விசிஷ்டம்பாய நம நரசிம்ஹநிபாதனாய நம ப்ரஹ்மச்சாரிணே நம லோகச்சாரிணே நம தர்மச்சாரிணே நம தனாதிபாய நம நந்தினே நம நந்தீஸ்வராய நம நக்னாய நம நக்னவ்ரதராய நம சுசயே நம லிங்காத்யக்ஷாய நம சுராத்யக்ஷாய நம யுகாத்யக்ஷாய நம யுகாவஹாய நம ஸ்வவஷாய நம சவஷாய நம ஸ்வர்கஸ்வராய நம ஸ்வரமயஸ்வனாய நம பீஜாத்யக்ஷாய நம பீஜகர்த்ரே நம தனகிருத்தர்மத்வர்த்தனாய நம தம்பாய நம அதம்பாய நம மகாதம்பாய நம சர்வபூதமஹேஸ்வராய நம ஸ்மசானநிலையாய நம திஷ்யாய நம சேதவே நம அப்ரதிமாக்ருதயே நம லோகோத்தரஸ்புடாலோகாய நம த்ரயம்பகாய நம நாகபூஷணாய நம அந்தகாரயே நம மகத்வேஷினே நம விஷ்ணுகந்தரபாதனாய நம வீததோஷாய நம அக்ஷயகுணாய நம தக்ஷாரயே நம பூஷதந்தஹ்ருதே நம பூர்ஜடயே நம கண்டபரஷவே நம சகலாய நம நிஷ்கலாய நம அனகாய நம ஆதாராய நம சகலாதாராய நம பாண்டுராபாய நம மிருடாய நம நடாய நம பூர்ணாய நம பூரயித்ரே நம புண்ணியாய நம சுகுமாராய நம சுலோச்சனாய நம சாமகேயாய நம பிரியகராய நம புண்ணியகீர்த்தயே நம அநாமயாய நம மனோஜவாய நம தீர்த்தகராய நம ஜடிலாய நம ஜீவிதேஸ்வராய நம ஜீவிதாந்தகராய நம நித்யாய நம வசுரேதசே நம வசுப்ரியாய நம சத்கதயே நம சத்கிருதயே நம சக்தாய நம காலகண்டாய நம கலாதராய நம மாணினே நம மான்யாய நம மகாகாலாய நம சத்பூதயே நம சத்பராயணாய நம சந்திரசஞ்சீவனாய நம சாஸ்திரே லோககூடாய நம அமராதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ, அனபாயக்ஷராய நமஹ, காந்தாய நமஹ, சர்வசாஸ்திரப்ருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுசிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, ப்ரபவாய நமஹ, ப்ராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம க்ருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவ்ரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்தவித்கோப்த்ரே நமஹ, சர்வாசாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வியாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ரியதுர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே த்ருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 43. Thank you.

ரோஷாதயாந்தீஹ வனஸ்பதாயாந்திஷாந்தீரேவாந்தீஹி திருதே திருக்கேஹா மாமித்ரஸ்யா மாசக்ஷூஷா சர்வாணி பூதானி சமீக்ஷந்தாம். மித்ரஸ்யாஹம் சக்ஷூஷா சர்வாணி பூதானி சமீக்ஷே மித்ரஸ்ய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வாபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். முண்டக உபனிஷத் ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபர்ஸ்ட் முண்டகா செகண்ட் சாப்டர் 12th வர்ஸ். தத் விஜயானார்த்தம் த அல்டிமேட் நாலேஜ் இஸ் அபவுட் மகாதேவா. அண்ட் ஒன் கம்ஸ் டு நோ தட் மகாதேவா இஸ் தட் அல்டிமேட் ரியாலிட்டி, ஒன் ஹேஸ் டு கோ இன் ஹம்பிள்னஸ். கச்சேத் குருமேவாபி கச்சேத், ஒன் ஹேஸ் டு கோ இன் அ ஹம்பிள் மூட் அண்ட் அப்ரோச் அ குரு ஹூ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி, நாட் ஜஸ்ட் இன் யூனோ குரு. ஹூ இஸ் தட் குரு? ஹூ, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் தட் குரு? சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் த வேதாசன் உபனிஷத்? ஸ்ரோத்ரியம், ஸ்ரோத்ரியம் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஸ்ருதி. பிரம்மனிஷ்டம், ஹூ இஸ் இன் சிவனிஷ்டா? பிரம்ம ரெஃபர்ஸ் டு சிவா. பிரம்ம த சுப்ரீம் ரியாலிட்டி இஸ் மகாதேவா. ஹூ இஸ் இன் சிவனிஷ்டா? ஹூ இஸ் எங்கேஜிங் இன் சிவபக்தி? ஒன் ஹேஸ் டு அப்ரோச் தட் குரு. ஸோ முண்டக உபனிஷத் சேஸ் தட் so men of wisdom regard you as the ultimate reality, and you are the only person who can transcend all the jivas from the sorrow, because rudra itself means one who removes all the sorrows. Rudra, one who removes all the sorrows. So you can transcend, you can transcend all the jivas from all the difficulties and sorrows that they have. And then he makes a point, anichchatastava vibho janma mrityura நேகதா துவாரம் தூ ஸ்வர்க மோக்ஷானாம் ஆக்ஷேப்தா துவம் ததாமி ததாசிச்ச. ஜன்ம மிருத்யு, அதாவது அனிச்சதஸ்தவ விபோ. ஸோ பீப்புள் ஹூ டு நாட் நோ யூ, பீப்புள் ஹூ டு நாட் எங்கேஜ் இன் பக்தி டு யூ, ஆர் ஹூ டு நாட் நோ யூ, தே ஜஸ்ட் அண்டர்கோ ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஜன்ம மிருத்யு, ஜன்ம மிருத்யுர் அநேகதா, அநேக அநேகதா, தே கீப் அண்டர்கோயிங் ரிப்பீட்டட் cycles of birth and death only. People who do not know you, and people who try to offend you or insult you. And you are that ultimate dwara. Dwara means door. You are the door to heaven and liberation. A real bhakta is not interested in swarga or vaikuntha or brahmaloka. Moksham is what is going back to parakailasha and serving mahadeva eternally. That's what is moksha, Shiva Mahapurana describes.
1: ஸ்கந்தேந்திரோ சவிதா யம வருணேந்து மனுர்தாதா விதாதா த்வம் தனேஸ்வர.
0: யூ ஆர் எவ்ரிதிங். யூ ஆர் த அல்டிமேட் டோர் டு எமான்சிபேஷன். யூ ஆர் த அல்டிமேட் டோர் டு ஹெவன். அண்ட் தென் யூ ஆர் பிரம்மா, ருத்ரா, விஷ்ணு, ஸ்கந்தா. யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச, யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச பிரம்மா தஸ்மை வை நமோ நமஹ. யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச விஷ்ணுஸ்தஸ்மை வை நமோ நமஹ. யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச இந்திரஸ்தஸ்மை வை நமோ நமஹ. யோ வை ருத்ரக்ஷ பகவான் யச்ச ஸ்கந்தஸ்தஸ்மை வை நமோ நமஹ. ஸோ பிரம்மா, விஷ்ணு, இந்திரா, ஸ்கந்தா, கணபதி ஆர் த விபூதீஸ், ஆர் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் தட் சுப்ரீம் மகாதேவா. அண்ட் தட்ஸ் வாட் தண்டி மகர்ஷி கன்ஃபர்ம்ஸ் ஹியர். பிரம்மா பவஷ்ச, பாபா ஹியர் ரெஃபர்ஸ் டு ருத்ரா, காலருத்ரா. காலருத்ரா அண்ட் பரமசிவ் ஆர் டிஃப்ரெண்ட். யூ ஹவ் சீன் தட் மெனி டைம்ஸ். ஒன் கேன் ஆல்சோ செக் அவுட் தட் வீடியோ இன் மை சேனல், 8-minute வீடியோ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலருத்ரா அண்ட் பரமசிவா. விஷ்ணுஷ்ச, யூ ஆர் விஷ்ணு. அண்ட் ஸ்கந்தேந்திரோ, ஸ்கந்த இந்திரோ, ஸ்கந்த இந்திரோ, ஸ்கந்தேந்திரோ. ஸோ யூ ஆர் எவ்ரி திங். யூ ஆர் தட் ஆல், ஆல் ஆஃப் தெம் ஆர் யுவர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அண்ட் பூர், வாயு, சலிலான் அக், சலில அக்னிஷ்ச கம் வாக் புத்திஹி ஸ்திதிர் மாதேஹே. ஸோ யூ ஆர் தட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த அர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஈதர். அண்ட் தட்ஸ் வேர் இட் கம்ஸ். அக்னிரிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, வியோமேதி பஸ்ம, ஜலமிதி, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம. பை ரிசைட்டிங் தீஸ் வர்சஸ் ஒன் ஹேஸ் டு அப்ளை த ஆஷஸ் ஆன் த, ஆன் த பாடி, த ஹோலி ஆஷஸ் ஆன் த பாடி. அக்னிரிதி பஸ்ம, அர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஈதர், எவ்ரி திங் இஸ் பஸ்மா, கான்ஸ்டிடியூட்டட் ஆஃப் பஸ்மா. அண்ட் தென் ஹியர் ஹி சேஸ், பூர் வாயு, யூ ஆர் தட் அர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஈதர். அண்ட் வி ஹாவ் ஸ்தலம்ஸ் ஆல்சோ. அர்த் இஸ் ரெப்ரசன்டட் பை காஞ்சி காமாட்சி சமேதா ஏகாம்பரநாதாய நமஹ. வாட்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை அகிலாண்டேஸ்வரி சமேதா ஜம்புகேஸ்வராய நமஹ. அக்னி இஸ் ரெப்ரசன்டட் பை அபித குச்சலாம்பால் சமேதா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வராய நமஹ. அண்ட் வாயு இஸ் ரெப்ரசன்டட் பை ஞான பிரசுனாம்பிகா சமேதா காலஹஸ்தீஸ்வராய நமஹ. அண்ட் தென் ஆகாஷா, தட் இஸ் ஸ்பேஸ் ஆர் ஈதர், இஸ் ரெப்ரசன்டட் பை சிவகாம சுந்தரி சமேதா சிதம்பர நட்ராஜாய நமஹ. ஸோ மகாதேவா ரெப்ரசன்ஸ் த பஞ்சபூதாஸ், பஞ்சபூத ஸ்தலம்ஸ் தேசே. எவ்ரி திங் இஸ் ப்ரெசன்ட் இன் தமிழ்நாடு. அண்ட் தென் யூ ஆர் எவ்ரி திங், தட்ஸ் வாட் ஹீ சேஸ். இந்திரியாணி இந்திரியார்த்தாச்ச பிரகிருதி பிரகிருதிப்யஹ் பரம் த்ருவம் விஸ்வா விஸ்வபரோ பாவஸ் சிந்தியா சிந்தியஸ்துவமேவஹி. வெரி பியூட்டிஃபுல் வர்சஸ் தண்டி மகர்ஷி சிங்ஸ். வெரி சிமிலர் டு வாட் வி சா அபவுட் ஹவு உபமன்யு க்ளோரிஃபைஸ் மகாதேவா அண்ட் ஹவு கிருஷ்ணா க்ளோரிஃபைஸ் மகாதேவா, ஹவு பீஷ்மா க்ளோரிஃபைஸ் மகாதேவா. So you are the one who transcend prakriti and then all the senses appear from you only. And you are beyond, you are beyond the prakriti. You transcend the prakriti. Vishwa, Vishwa paro. You appear as the universe. Purushovai rudraha, sarvovai rudraha, Vishwa paro. You are that personality who is beyond the universe. யோ தேவானாம் பிரபவச்சோத்பவச்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மகர்ஷிஹி ஹிரண்யகர்ப்பம் ஜனயாமாச பூர்வம் சனோ புத்யா சுபயா சம்யுனக்தோ. தேர்ட் சாப்டர் ஃபோர்த் வர்ஸ் ஸ்வேதாஸ்வதர உபநிஷன். விஸ்வாதிபோ, யூ ஆர் த பியாண்ட் த யூனிவர்ஸ். யோ தேவானாம், அகெயின் தட் வர்ஸ் கம்ஸ் ஃபோர்த் சாப்டர் டுவெல்த் வர்ஸ். யோ தேவானாம் பிரபவச்சோத்பவச்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மகர்ஷிஹி ஹிரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ புத்யா சுபயா சம்யுனக்தோ. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ் இன் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத், டெல்லிங் தட் ஹீஸ் பியாண்ட் த யூனிவர்ஸ். அண்ட் ஆல்சோ இட் கம்ஸ் அகெயின் விஸ்வாதிபா சர்வபூதேஷு கூடஹ, ஃபோர்த் சாப்டர் ஃபிஃப்டீன்த் வர்ஸ். So you are present as that antaratma within all the living entities from the blade of a grass till Vishnu, and you are the beyond that universe. Sa eva kale bhuvanasya gopta. And then this verse comes in the Mahanarayana Upanishad also. Yo devanam prathamam purastad vishwadiko rudro maharshihi. You are that first personality to appear, and there is no one before you, there is no purvam. No one is purvam to you, and you are beyond the universe, O Mahadeva. யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித், தெர் இஸ் நத்திங் தட் இஸ் ஹையர் தன் யூ. இட்ஸ் வை பராத் பரதரம், பராத் பரதரம், பராத் பரம் மீன்ஸ் ஹையஸ்ட் ஆஃப் தி ஹையஸ்ட். அண்ட் தென் யா கதி சாங்கிய யோகானாம் ச பவான் ச பவான்னாத்திர சம்சய நூனமக கிருதார்த்தாஸ்ம நூனம் பிராப்தா சதாம் கதிம் யோ யாம் கதிம் பிரார்த்தயந்தீக ஞான நிர்மல புத்தய. யுவர் நிர்மலா, you are spotless, there is not even a tinge of impurity in Mahadeva. We are mala, we are bound by karma, anava and mala. Mahadeva is not bound, but that's why he is called as nirmala. And ya gatim, you are that ultimate gati. So in say he says, he gives importance to I'm rewarded, O Mahadeva, because you have granted a sight of your form. Mahadeva's form is very difficult to be conceived. Na sandrishe tishtati rupamasya paratparam purusham vishvadama. Panchabrahma Upanishad says, Mahanarayana Upanishad says, Shvetashvatara Upanishad says, na sandrishe tishtati, his form cannot be seen with material eyes. See, here the Mahadeva is described as saguna brahmam in Shiva Vishishtadvaita Sampradayam. He is with a divine spiritual form. His form cannot be conceived with the material eyes. So I am rewarded today, O Mahadeva, by since you have granted a sight of your form, Tandi Maharshi says. And then Aho Moodah goes on to say, Aho Moodahsma Suchiramimam Kala Machetasa Yenna Vidmah Param Devam Shashvatam Yam Vidurbhutaha Soyam Asadita Sakshat Vadbhaktir Janma Birmaya Bhakta Nugraha Kriddevo Yam Nyatva மிருதமஷ்ணுதே தேவாசுர முனீநாம் தூ யச்ச குஹ்யம் சனாதனம் குஹாயாம் நிஹிதம் பிரம்ம துர்விக்னேயம் முனேரபி ச ஏஷ பகவான் தேவ சர்வக்ருத் சர்வதோ முகஹ சர்வாத்மா சர்வதர்ஷீச்ச சர்வக சர்வவேதிதா. ஹி சேஸ், அஹோ மூடாஹ், சோ லாங் ஐ வாஸ் ஸ்டீப்ட் இன் இக்னோரன்ஸ், ஐ வாஸ் பவுண்ட் பை இக்னோரன்ஸ். For this long I have been a senseless fool, O Lord Shiva. Because, he says, why I have been a fool? Because I have not got the knowledge. I have not seen, I have not had the vision of your divine form. I have not had the knowledge of you. And that's why I have been a senseless fool for many, many births. This shows the humbleness of Tandi Maharshi. And you are the only entity that is to be known. You are the only object of meditation. Dhyata means meditator, Dhyeya means meditated. So you are the only object of meditation, Shiva Eko Dhyeyaha, he says. And then he says, in course of innumerable lives, Soyam Asadita Sakshatva Bhaktir Janma Birmaya. After taking innumerable lives, O Mahadeva, I have finally succeeded in acquiring that devotion towards you. Because Shiva Bhakti is not ordinary. Bahunam Janmanamante Mahadeva Prasadataha. Only by the grace of Mahadeva and engaging in bhakti to Mahadeva for many, many lifetimes, one gets the chance to have his vision. It's not ordinary. Shiva Gita also, Mahadeva says to Rama, after millions and millions of people, after engaging in karma for millions and millions of lifetimes and engaging in bhakti to me, only then they get that my vision. It's not so easy. Shiva Bhakti is the highest of all. So it's not so easy. So that's why he says, after taking many, many lifetimes, I have acquired that devotion towards you. You, he says, because bhakti to you alone is the highest. Bhakti and mukti will match only for Mahadeva. And then, you are always inclined to extend your grace, whoever is devoted to you, O Mahadeva. He that succeeds, he who knows you, will enjoy immortality. So that's what Shvetashvatara Maharshi says, Jnatva Devam Muchyate Sarvapashaihi. By knowing that supreme reality, Jnatva, by knowing that personality, Jnatva Devam Muchyate Sarvapashaihi, one gets rid of all the bondage and achieves that lotus feet of Mahadeva, which is actually immortality, and never takes birth again. Nacha punaravartate, anavrittishabdat. Last sutram of the Brahma Sutras says, anavrittishabdat, one doesn't return again to this material world. And you are a mystery to the devas and asuras and ascetics. Devasura muninam tu yaccha guhyam sanatanam. You are sanatana, you are eternal. And then you are mystery. And that's where Pancha Brahma Upanishad says, Adavanteja Madhyecha Basase Nanya Hetuna Mayaya Mohitaha Shambhur Mahadevam Jagadgurum Na Jananti Suraha Sarve Sarva Karna Karnam. That cause of all causes, Mahadeva, cannot be understood even by the devatas like Brahma, Vishnu and Indra and the Danavas. Only by his grace one can understand. So you are a mystery to the devas and asuras. Oh, Mahadeva, Dandi Maharshi says that. And then Guhayam Nihitam Brahma, the supreme reality is concealed in the cave of the heart. And you are that ultimate reality. Ascetics are trying to understand you, but they are not able to behold you even after meditating for thousands and thousands of years. Dehakrit Dehabrit Dehi, Dehabuk Dehinam Gatihi. Pranakrit Paranabrit Prani Pranadak Praninam Gatihi. Adhyatma Gatirishtanam Yayinam Atma Vedinam Apunar Bhavakamanam Yagatik Soyamishvaraha. You are actually, you make a body for yourself, O Mahadeva. So Brahmanda Vyapta Deha. So that's where the Suta Maharshi questions, there is a question posted to Suta Maharshi in the Suta Samhita. So how the Jivas appear and how the Jagat appears at the end of the day, O Suta Maharshi? Jagat cannot manifest by itself, it's not a Big Bang theory. And the Jivas, they cannot be the cause of this Jagat. The Jivas themselves are bound to this Mala and Karma and Anava. They are taking repeated births and deaths. They cannot be the reason for this universe. They cannot be the Karan. So who is the cause of this Jiva and Jagat? And then that's where the Upabrahmanam for Atharvashiras Upanishad is recited by Suta Maharshi. And this question was posted by Brahma, Vishnu and Indra, O sages, in the previously, and they got the answer finally. Mahadeva appeared in front of them and blessed them. That's the Upabrahmanam to Atharvashiras Upanishad. So he appears, he is Brahmanda Vyapta Deha. And the Jiva and Jagat are appear from him at the end of the day. They are his part and parcels.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Maulau Ganga Shashankau Karacharanatale Shitalanga Bhujangaha Vame Bhage Dayardra Himagiritanaya Chandanam Sarvagatre Itham Shitam Prabhutam Tavakanaka Sabhanathavodham Kvashaktihi Chitte Nirveda Tapte யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம் ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே நித்யம் சந்நிஹிதம் கிலாகலயிதும் க்ஷீராபிஷேகாதரம் ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்கே சஹாயம் நிருணாம் ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரசிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய ஷஷ்டஸ்லோக. ஸ்லோகேஸ்மின் திரிபுராசுர தர்ஜனரூபாம் ஆர்த்திமாபத்யமானானாம் இந்திராதிதேவானாம் ஆர்த்திஹந்தாரம் பகவந்தம் திரிபுரக்னம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. சந்த்ரஸ்தேஷு புரா புராசுரபயாத் இந்திராதி விருந்தாரகேஷு ஆரூடோ தரணீரதம் ஸ்ருதிஹயம் கிருத்வா முராரிம் ஷரம் ரக்ஷண்யஹ் கிருபயா சமஸ்த விபுதான ஜித்வா புராரீன் க்ஷணாத் ஆர்த்தத்ராண பராயணஸ்ய பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி ஸ்லோகஹ. புரா புராசுர பயாத் சந்த்ரஸ்தேஷு சத்சு இந்திராதி விருந்தாரகேஷு யஹ ஸ்ருதிஹயம் தரணீரதம் ஆரூடஹ சன் முராரிம் ஷரம் கிருத்வா கிருபயா சமஸ்த விபுதான் ரக்ஷன் புராரீன் க்ஷணாத் ஜித்வா லோகான் ஆதராத் ரரக்ஷ. சஹ ஆர்த்தத்ராண பராயணஹ பகவான் கங்காதரஹ மேகதிஹி இத்யன்வயஹ. ஸ்ரீ சிவமஹாபுராணஸ்ய த்விதீயாயாஹ ருத்ரசம்ஹிதாயாஹ பஞ்சமஸ்ய யுத்தகண்டஸ்ய ஆத்யேஷு த்வாதசஸ்வத்யாயேஷு மஹதா பிரபஞ்சேன பிரதிபாதிதம் த்ரிபுரவத விருத்தாந்தம் சங்க்ருண்ஹந்தி. புரா புராசுரபயாத் சந்த்ரஸ்தேஷு சத்சு இந்திராதி விருந்தாரகேஷு யஹ க்ருபயா சமஸ்த விபுதான் ரக்ஷன் புராரீன் ஜித்வா புராரீன் ஜித்வா லோகான் ஆதராத் ரரக்ஷ. சஹ ஆர்த்தத்ராண பராயண பகவான் கங்காதர மேகதி இதி. புரா பூர்வஸ்மின் காலே புராசுர பயாத் புரேஷு ப்ரஹ்மபிதாமஹ நிர்தேசேன மயாசுர நிர்மிதேஷு காஞ்சன ராஜதாயசேஷு த்ரிஷு லோகேஷு வசந்தஹ அசுராஹ புராசுராஹ. பகவதா கார்த்திகேயேன ஹதஸ்ய தாரகாசுரஸ்ய த்ரயஸ்ஸுதாஹ தாரகாக்ஷ வித்யுன்மாலி கமலாக்ஷாஹ தேப்யஹ யத் பயம் தத் புராசுரபயம். தஸ்மாத் சந்த்ரஸ்தேஷு சத்சு தேஷாம் அசுராணாம் அஜேயத்வாமரத்வா பிரதித்வந்த்வத்வம் அவலோக்ய சந்த்ரஸ்தாஹ இத்யர்த்தஹ. இந்திராதி விருந்தாரகேஷு இந்திர ஆதிர்யேஷாம் விருந்தாரகானாம் தேவானாம் தேஷு யஹ க்ருபயா சமஸ்த விபுதான் ரக்ஷன் சமஸ்த விபுதான் மயசதிருஷம் தைத்யம் சேத்யர்த்தஹ. புராரீன் சிவபூஜா வ்யதிக்ராந்தான் ஜித்வா விஜித்ய லோகான் ஆதராத் யத்நாத் ரரக்ஷ சஹ பூதபாவனஹ ஆர்த்தத்ராண பராயணஹ ஆர்த்தாஹ ஆத்யாத்மிகாதிதைவிகாதிபௌதிக ரூபேண யேன கேனசித் வ்யசனேன பீடிதாஹ తేషాం త్రాణం సంరక్షణం ఆర్తత్రాణం తస్మిన్ పరాయణం ఆసక్తిరియస్య సహ భగవాన్ నిగ్రహానుగ్రహశక్త గంగాధర గంగాం స్వశిరసి దధానః పరమేశ్వరః మమ గతిః గంతవ్యా పరాదేవత. అథ భగవతః త్రిపురాసుర వధ ప్రకారం వక్తుం ప్రక్రమంతే. ఆదౌ తదారూఢం రథం వర్ణయంతి. శ్రుతిహయం ధరణీరథం ఆరూఢః ఇతి. ధరణీరథం, ధరణి, సర్వలోకమయీ పృథ్వీ ఏవ రథః ధరణీరథః. తం శ్రుతిహయం, శ్రుతయః, చత్వారః వేదాః ఏవ హయః, అశ్వాః యస్య రథస్య సః శ్రుతిహయః, తం ఆరూఢః. తదనంతరం భగవత్ప్రయుక్తం శరం దర్శయంతి. మురారిం శరం కృత్వా ఇతి. మురారిం, పరబ్రహ్మకోటిభూతం భగవంతం నారాయణం. శరం, బాణం, కృత్వా, విధాయ, శివవిష్ణోహో భేదం కల్పయద్భిః, విష్ణుపకర్షం కుర్వద్భిశ్చ హరదత్త శివాచార్యైః, హరిహరతారతమ్యాఖ్యే గ్రంథే తదుభాభ్యాం కృతః త్రిపురాసుర వధః ఏవ ముక్తః. ఏకస్తు బాణగతిమేత్య కరం వృణోతి, అన్యోక్షిపత్ పురజయాయ తమేవ బాణం. కోవానయోరధిక ఇత్యనుచింత్య వృద్ధాః సత్యం బ్రువంతు తమిమం వయమాశ్రయామః ఇతి. కోవా అనయోః అధికః ఇత్యనుచింతయంతః వయం భగవత్పాదమతానుయాయినః, ద్వావపి సమావేవ ఇతి వదేమ. వ్యాసాచార్య ప్రకటితం సత్యం జానంతో వయం ఉభావప్యాశ్రయేమ. తదనంతరం తల్లోకత్రయ వధ ప్రకారమాహు. క్షణాత్ ఇతి యుగపత్, ఏకస్మిన్నేవ క్షణే త్రీనపి లోకాన ప్రణనాశ ఇత్యర్థః. శ్రీ శివమహాపురాణాంతర్గతాయాం ద్వితీయాయాం రుద్రసంహితాయాం పంచమే యుద్ధఖండే సూతశౌనక సంవాదాంతర్గతే సనత్కుమార పారాశర్య సంవాదే త్రిపురాసుర వధవృత్తాంతః ద్వాదశభిః అధ్యాయైః మహతా ప్రపంచేన కథితః. తత్ర ప్రథమాధ్యాయే ఏవం కథా. తారకాసురే భగవతా కార్తికేయేన హతే, తస్య త్రయస్సుతాః తారకాక్ష విద్యున్మాలి కమలాక్షాః మేరుగుహాయాం స్థిత్వా బ్రహ్మాణముద్దిశ్య ఘోరం తపశ్చక్రుః. తత్తపసా ప్రీతో బ్రహ్మా తేభ్యః వరం దాతుమావిర్బభూవ. అవధ్యత్వ నిర్జరత్వ నీరోగత్వామరత్వం యాచతః తాన్ అసురాన్. అన్యం వరం వరీతుం నిరదిశత్ స బ్రహ్మదేవః. అథ తన్నిదేశానుసారం వరయ్య యాచిర. స్వర్ణమయీం పురీం తారకాక్షోయయాచ, రజతమయీం కమలాక్షః, ఆయసీం చ విద్యున్మాలి. అవధ్యత్వ నిర్జరత్వ నీరోగత్వామరత్వ సిద్ధ్యర్థం కీదృశం వరయ్యయాచిరే ఇత్యాహ. పురేష్వేతేషు భో బ్రహ్మన్న ఏకస్థానస్థితేషు చ మధ్యాహ్నాభిజితే కాలే శీతాంశౌ పుష్పసంస్థితే ఉపర్యుపర్యదృష్టేషు వ్యోమ్ని లీలాభ్ర సంస్థితే వర్షత్సు కాలమేఘేషు పుష్కరావర్తనామసు తథా వర్షసహస్రాంతే సమేష్యామః పరస్పరం ఏకీభావం గమిష్యంతి పురాణ్యేతాని నాన్యథ సర్వదేవమయో దేవః సర్వేషాం మే కుహేలయ అసంభవే రథే తిష్ఠన్న సర్వోపస్కరణాన్వితే అసంభావ్యైకకాండేన భినత్తు నగరాణినః నిర్వైరః కృతివాసాస్తు యోస్మాకమితి నిత్యశః వంద్యః పూజ్యోభివాద్యశ్చ సోస్మాకం నిర్దహేత్ కథం ఇతి చేతసి సంధాయ తాదృశో భువి దుర్లభః ఇతి. తదభీప్సితం అనుగృహ్య పురత్రయం నిర్మాతుం మయాసురం ఆజ్ఞాపయామాస బ్రహ్మ. మయాసురశ్చ స్వతపసా స్వర్గే తారకాక్షస్య హైమంపురం వ్యోమ్ని विद्युन्मालिनः राजतंपुरं भूमौ च कमलाक्षस्य आयसं पुरं निर्ममे एवं पुरत्रयं प्राप्य प्रविष्टास्तारकात्मजाः बुभुजुस्सकलान् भोगान् महाबलपराक्रमाः कल्पद्रुमैश्च संकीर्णं गजवाजिसमाकुलं नानाप्रासादसंकीर्णं मणिजालसमावृतं सूर्यमण्डलसङ्काशैः विमानैर्सर्वतोमुखैः पद्मरागमयैश्चैव शोभितं चन्द्रसन्निभैः प्रासादैर्गोपुरैर्दिव्यैः कैलासशिखरोपमैः दिव्यस्त्रीजनसङ्कीर्णैः गन्धर्वैस्सिद्धचारणैः रुद्रालयैः प्रतिगृहम् अग्निहोत्रैः प्रतिष्ठितैः द्विजोत्तमैश्च शास्त्रज्ञैः शिवभक्तिरतैः सदा वेदाध्ययनशालाभिः विविधाभिः पृथक् पृथक् महात्मभिः शुभाचारैः पुण्यवद्भिः प्रवीक्ष्यत पतिव्रताभिः सर्वत्र पावितं स्थलमुत्तमं पतिसेवनशीलाभिः विमुखाभिः कुधर्मतः दैत्यशूरैर्महाभागैः सदारैः ससुतैर्द्विजैः श्रौतस्मार्तार्थतत्त्वज्ञैः स्वधर्मनिरतैर्युतं व्यूढोरस्कैर्वृषस्कन्धैः समायुद्धधरैः सदा प्रशान्तैः कुपितैश्चैव कुब्जैर्वामनकैस्तथा नीलोत्पलदलप्रख्यैः नीलकुञ्चितमूर्धजैः मयेन रक्षितैः सर्वैः शिक्षितैर्युद्धलालसैः वरसमररतैर्युतं समन्तात् अजशिवपूजनया विशुद्धवीर्यैः रविमरुतमहेन्द्रसन्निकाशैः सुरमथनैः सुदृढैः सुसेवितञ्यत् शास्त्रवेदपुराणेषु ये ये धर्माः प्रकीर्तिताः शिवप्रियास्तदा देवाः ते धर्मास्तत्र सर्वतः एवं लब्धवरास्ते तु दैतेयास्तारकात्मजाः शैवं मयमुपाश्रित्य निवसन्ति स्म तत्र इति तेभ्यो भीताः देवाः ब्रह्मानं शरणं जग्मुरित्याह द्वितीयेऽध्याये अथ तत्प्रभयादग्धाः देवाहीन्द्रादयस्तथा सम्मन्त्रे दुःखिताः सर्वे ब्रह्माणं शरणयेयुः इति स च ब्रह्मदेवः शिवं प्रार्थयितुं तान् निर्दिदेश तन्निर्देशानुसारं ते देवाः शिवं स्तुत्वा दैत्यबाधां तस्मै निवेदयामासुः अस्मिन्नध्याये देवैः कृता शिवस्तुतिः अवधेय द्वितीयेऽध्याये तृतीयेऽध्याये एवं कथा त्रिपुराध्यक्षस्य पुण्यवत्वात् धर्मरतत्वात् शिवभक्तिमत्वाच्च तेषाम् असुराणाम् आत्मना अवध्यत्वं शरणागतेभ्यस्तेभ्यः देवेभ्यः निवेदयामास तद्वचनं श्रुत्वा विष्णुः परमेश्वरं यष्टुं निर्दिदेश श्रौतोक्तविधानेन यज्ञैयजत्सु देवेषु यज्ञकुण्डात् सहस्रसङ्ख्याः भीमरूपाः भूतसङ्घाः आविर्बभूवुः रुद्राज्ञा प्रतिपालकास्ते विष्णोर्निर्देशात् तानि त्रिपुराणि दग्धुं निर्जग्मुः प्रवेशादेव तत्र भूयांसस्ते भस्मसाद् बभूवुः तद्दाहं तीर्णाः इतरे विष्णुमेव शरणमाजग्मुः दुर्मनाः भगवान् विष्णुः तज्जयार्थं मार्गान्तरम् इत्थं चिन्तयामास तस्मादेवं प्रकर्तव्यं वेदधर्मस्ततो व्रजेत् त्यक्तलिङ्गार्चना दैत्याः भविष्यन्ति न संशयः इति निश्चित्य वैविष्णुः विघ्नार्थमकरोत्तदा तेषां धर्मस्य दैत्यानाम् उपायं श्रुतिखण्डनम् इति चतुर्थेऽध्याये एवं कथा त्रिपुरासुराणां धर्मविघ्नं चिन्तयतः भगवतः विष्णोः शरीरात् महातेजः मायामयः कश्चन पुरुषः जज्ञे स इत्थं वर्णितः मुण्डिनं म्लानवस्त्रं च गुम्फिपात्रसमन्वितं दधानं पुञ्जिकां हस्ते चालयन्तं पदे पदे वस्त्रयुक्तं तथा हस्तं क्षीयमाणं मुखे सदा धर्मेति व्याहरन्तं हि वाचा विक्लवयामुनिम् इति विष्णुश्च तस्य अरिहन्न இது நாம கிருத்வாத்தமாக மாயின் மாயாமயம் சாஸ்திரம் தத் ஷோடச சஹஸ்ரகம் ஸ்ரௌதஸ்மார்த்த விருத்தம் ச வர்ணாஸ்ரம விவர்ஜிதம் அபப்ரம்சமயம் சாஸ்திரம் கர்மவாதமயம் ததா ரச்சயேதி பிரயத்னேன தத்விஸ்தாரோ பவிஷ்யதி ததாமி தவ நிர்மாணே சாமர்த்தியம் தத் பவிஷ்யதி மாயாச்ச விவிதா சீக்ரம் த்வதீனா பவிஷ்யதி இது தைத்தியசம்மோகன கர்மணி தம் நியயுங்க இத்யக்ரே ஆஹ மோகனீயா இமே தைத்யாஹ சர்வே த்ரிபுரவாசினஹ கார்யாஸ்தே தீக்ஷிதா நூனம் பாடனீயா பிரயத்னதஹ மதாக்ஞயா நதோஷஸ்தே பவிஷ்யதி மகாமதே தர்மாஸ்தத்ர பிரகாசந்தே ஸ்ரௌதஸ்மார்த்தா நசம்சயஹ அனயா வித்யயா சர்வே ஸ்ஃபோடனீயா த்ருவய்யதே கந்துமர்ஹசி நாஷார்த்தம் முண்டின்ஸ் த்ரிபுரவாசினாம் தமோதர்மம் சம்பிரகாஷ்ய நாஷயஸ்வ புரத்ரயம் இத்யேவமுக்த்வா கலௌயுகே தஸ்ய க்ருத்யம் நிர்திதேஷ ததஶ்சைவ புனர்கத்வா மருஸ்தல்யாம் த்வயா விபோ ஸ்தாதவ்யம் ச ஸ்வதர்மேண கலிர்யாவத் சமாவ்ரஜேத் ப்ரவர்த்தேது யுகே தஸ்மின் ஸ்வீயோ தர்ம ப்ரகாஷ்யதாம் சிஷ்யைஶ்ச ப்ரதிஶிஷ்யைஶ்ச வர்த்தனீயஸ் த்வயா புனஹ மதாக்ஞயா பவத்தர்ம விஸ்தாரை யாஸ்யதி த்ருவம் மதனுஜ்ஞா பரோ நித்யம் கதிம் ப்ராப்ஸ்யசி மாமக் கதிம் ப்ராப்ஸ்யசி மாமகீம் இது அஸ்யைவ பும்சஹ சிஷ்ய ப்ரதிஶிஷ்யாஹ லோகே ஜைன தர்மானுயாயினஹ அத ச மாயாமய புருஷஹ ஆத்மசத்ருஷான சதுரோ முண்டின புருஷான் ஸ்வஸ்மாத் ஸ்ருஷ்ட்வா ஆத்மனா கல்பிதம் சாஸ்திரம் தான் பாடயித்வா தைஸ்ஸஹ த்ரிபுராசுராணாம் நகர பிராந்தமாசசாத தத்ர கத்வா நாரதம் மனசா சஸ்மார ஜடித்யவ நாரதோ மஹர்ஷி தத்ர ஆவிர்பூய அங்கீகிருத தத் அபியர்த்தனசன் தேஷாம் முண்டினாம் கமனாத் பூர்வம் ஸ்வயம் த்ரிபுராத்யக்ஷ சந்நிதிமேத்ய தத் புத்திசம்மோகனானி வசாம்சி வக்துமாரபே நாரத உவாச்ச கஷ்சித் சமாகதஶ்சாத்ர யதிர் தர்மபராயண சர்வவித்யா பிரகிருஷ்டோ ஹி வேதவித்யா பரான்வித திருஷ்ட்வா ச பஹவோ தர்மாஹ நைதேன சத்ருஷாஃ புனஹ வயம் சுதீக்ஷிதாஶ்சாத்ர திருஷ்ட்வா தர்மம் சநாதனம் தவேச்சா யதி வர்த்தேத தத்தர்மே தைத்யசத்தம தத்தர்மஸ்ய மஹாராஜ கிராஹ்யா தீக்ஷா த்வயா புனஹ இதி நாரதஸ்யைதானி வசாம்சி ஸ்ருத்வா தமபி தத்தர்மே தீக்ஷிதம் த்ருஷ்ட்வா தாரகாக்ஷோபே தஸ்மாத் தீக்ஷாம் ஜக்ராஹ தீக்ஷிதே தாரகாக்ஷே தத் பிராதராவபி தஸ்மின் தர்மே தீக்ஷிதம் தீக்ஷிதயோ ஸ்வதோஸ்தயோஹ சர்வேபி த்ரிபரௌகசஹ தத் தர்மே தீக்ஷிதாஹ பபூவுஹ ஜைன தர்மம் போதயதா அரிஹதா வேதவைதிக நிந்தா வர்ணாஶ்ரம நிந்தா க்ரத்வர்த்த பசுசம் ஞ்ஞபன நிந்தா சிவபூஜா நிந்தா ச க்ருதா ஏவம் தே சுராஹ தேன விமோஹிதாஹ இதி பஞ்சமே அத்யாயே கதா வர்ணிதா ஷஷ்டே அத்யாயே ஏவம் கதா தர்மபதாத் சலிதேஷு தேஷ் வசுரேஷு பகவான் விஷ்ணுஹ இந்திராதயஶ்ச தேவாஹ தத்வதார்த்தம் சிவம் துஷ்டுவுஹ அஸ்மின் அத்யாயே விஷ்ணுனா க்ருதா தேவைஹ க்ருதா ச த்வே சிவஸ்துதி அவதேயே தைஸ்துதோ பகவான் சம்புஹ ஆவிர்பூய புனரபி தேஷாம் அவத்யத்வம் தத்வதே தோஷாஶ்ச சிந்தயன் ந தான் ஹந்தும் பிரவவ்ருதே அனேன ப்ரஹ்மவிஷ்ணுவாதி தேவாஹ ஹதோத்ஸாஹ பபூவுஹ ததானீம் ப்ரஹ்மா தேவதா சார்வபௌமஸ்த்வம் சம்ராட் சர்வேஸ்வர பிரபோ பரிவாரஸ்தவைவ இதத் ஹரியாதி சகலம் ஜகத் யுவராஜோ ஹரிஸ்தேஜ ப்ரஹ்மாஹம் தே புரோஹித ராஜகாரியகரஶக்ர த்வதாஜ்ஞா பரிபாலக இத்யாதிபிர் வசோபிஹி தஸ்ய தேவதா சார்வபௌமத்வம் ஜ்ஞாபயன் த்ரிபுரான் ஹந்தும் சப்ரஶ்ரயம் பிரார்த்தயான் சக்ரே தேவராஜோசிதம் திவ்யரதம் சாரதிம் धनुर्बाणादिकं च ददुः। सप्तमेऽध्याये एवं कथा। महदाराधनं कुर्वतां पुंसां स्थिरतरां धिषणां विज्ञायैव भगवान् प्रसीदेत् इत्युक्त्वा विष्णुः प्रणवपूर्वकं पञ्चाक्षरं कोट्येकं जप्तुमादिदेश। तज्जपसन्तुष्टं भगवन्तं पुनरपि तुष्टुवुस्ते देवाः। अस्मिन्नध्याये देवैः कृता शिवस्तुतिरप्यवधेया। अष्टमेऽध्याये भगवतः रथनिर्माणप्रकारः एवमुक्तः। अथ देवस्य रुद्रस्य निर्मितो विश्वकर्मणा सर्वलोकमयो दिव्यः रथोयत्नेन सादरं सर्वभूतमयश्चैव सौवर्णः सर्वसम्मतः। रथांगं दक्षिणं सूर्यः तद्वामं सोम एव च। दक्षिणं द्वादशारमिः षोडशारं तथोत्तमम्। अरेषु तेषु विप्रेन्द्र आदित्यात् द्वादशैव तु। शशिनः षोडशारास्तु कला वामस्य सुव्रत। ऋक्षाणि तु तथा तस्य वामस्यैव विभूषणम्। ऋतवो नेमयः षट्च तयोर्वै विप्रपुङ्गव। पुष्करं चान्तरिक्षं वै रथनीडश्च मन्दरः। अस्ताद्रिहृदयाद्रिस्तु तावुभौ कूबरौ स्मृतौ। अधिष्ठानं महामेरुः आश्रयाः केशराचलाः। वेगस्संवत्सरास्तस्य अयने चक्रसङ्गमौ। मुहूर्ता बन्धुरास्तस्य शम्याश्चैव कलास्मृताः। तस्य काष्ठा स्मृता घोणाः चाक्षदण्डाः क्षणाश्च वै। निमेषाश्चानुकर्षश्च ईशाश्चानुलवास्मृताः। द्यौरुवरूथं रथस्यास्य स्वर्गमोक्षावुभौ ध्वजौ। युगान्तकोटितौ तस्य भ्रमकामदुघौ स्मृतौ। ईशादण्डस्तथा व्यक्तं वृद्धिस्तस्यैव नड्बलः। कोणास्तस्याप्यहङ्कारः। भूतानि च बलं स्मृतम्। इन्द्रियाणि च तस्यैव भूषणानि समन्ततः। श्रद्धा च गतिरस्यैव रथस्य मुनिसत्तम। तदानीं भूषणान्येव षडङ्गान्युपभूषणं। पुराणन्यायमीमांसा धर्मशास्त्राणि सुव्रताः। बलाशया वराश्चैव सर्वलक्षणसंयुताः। मन्त्राघण्टा स्मृतास्तेषां वर्णपादास्तदाश्रमाः। अथो बन्धो ह्यनन्तस्तु सहस्रफणभूषितः। दिशः पादा रथस्यास्य तथा चोपदिशश्च। पुष्कराद्याः पताकाश्च सौवर्णारत्नभूषिताः। समुद्रास्तस्य चत्वारः रथकम्बलिनस्मृताः। गङ्गाद्यास्सरितश्रेष्ठाः सर्वाभरणभूषिताः। चामरासक्तहस्ताग्राः सर्वास्त्रीरूपशोभिताः। तत्र तत्र कृतस्थानाः शोभयाञ्चक्रिरे रथम्। आवहाद्यास्तथा सप्त सोपानं हैममुत्तमम्। लोकालोकाचलस्तस्योपसोपानः समन्ततः। विषयश्च तथा बाह्यः मानसादिस्तु शोभनः। पाशाः समन्ततस्तस्य सर्वे वर्षाचला स्मृताः। तलास्तस्य रथस्याथ सर्वे तलनिवासिनः। सारथिर्भगवान् ब्रह्मा देवा रश्मिधरा स्मृताः। प्रतोदो ब्रह्मणस्तस्य प्रणवो ब्रह्मदैवतम्। अकारश्च महच्छत्रं मन्दरः पार्श्वदण्डभाक्। शैलेन्द्रः कार्मुकं तस्य ज्याभुजङ्गाधिपस्वयं। घण्टा सरस्वती देवी धनुषश्रुतिरूपिणी इति। रथस्य गमनकर्मप्रवर्तकाः चत्वारः अश्वाः वर्णिताः। हयास्तस्य तथा प्रोक्ताः चत्वारो निगमामुने इति। ईदृग्विधं महादिव्यं नानाश्चर्यमयं रथं। सन्नह्य निगमानश्वान् तं ब्रह्मा प्रार्पयच्छिवम् इति च। भगवान् विष्णुः इषुर्बभूवेत्याह। इषुर्विष्णुर्महातेजाः इति। ददाह त्रिपुरस्थांस्तान् दैत्यांस्त्रीन् विमलापः। स आशुगो विष्णुमयो वह्निशल्यो महाज्वलः इति च। वरञ्याचतां तेषां वचनं मनसि निधाय तद्वचनं सत्यं विधातु कामः भगवान् परमेश्वरः। समुचिते क्षणे त्रीनपि तान् युगपद्ददाहेत्याह। अभिलाषमुहूर्ते तु विकृष्य धनुरद्भुतं कृत्वा ज्यातलनिर्घोषं नादमत्यन्तदुस्सहम्। ஆத்மனோ நாமவிஸ்ராவ்ய சமாபாஷ்ய மகாசுரான் மார்த்தாண்ட கோட்டி வபுஷம் காண்டமுக்ரோ முமோச்சஹ ததப்புராணி தக்தானி சதுர்ஜலதி மேகலாம் கதானி யுகபத் பூமிம் த்ரீணி தக்தானி பஸ்மஷஹ இதி. பிரதமே அத்யாயே தத்கிருதானி வசாம்சி ஸ்மர்த்தவ்யான் யத்ர புரேஷ்வேதேஷு போ ப்ரஹ்மன் ஏகஸ்தான ஸ்திதேஷு ச மத்யாஹ்னாபிஜிதே காலே சீதாம்சௌ புஷ்பசம்ஸ்திதே உபர்யுபரி அதிருஷ்டேஷு வ்யோம்னி லீலாப்ரசம்ஸ்திதே வர்ஷத்சு காலமேகேஷு புஷ்கராவர்த்த நாமசு ததா வர்ஷசஹஸ்ராந்தே சமேஷ்யாம பரஸ்பரம் ஏகீபாவம் கமிஷ்யந்தி புராண்யேதானி நான்யதா இதி. அதிபூத ரூபேண அதிதைவ ரூபேண அதியஜ்ஞ ரூபேண ச ஸ்திதம் சர்வாத்மகம் பரம் பிரம்ம யே விதுஹு விதித்வா ததேவ பரம் பிரம்ம யே நித்ய நிரந்தர சமாதிநிஷ்டயா சம்பாவித பிரதிபத்த விருத்யா சர்வம் பிரம்ம இவ இதி விதுஹு விதித்வா தஸ்மின்னேவ பிரம்மணி சமாஹித சேதஸஹ பவந்தி. தஸ்மாத் தேஹேந்திரிய பிராணமனோ புத்தியாதீனாம் வியாகுலீபாவகாலே மரணேபி விபரீத பாவ ராஹித்யேன சர்வாத்மானம் பகவந்தமேவ பஷ்யந்தி தே. நது தஸ்மாத் பின்னம் தேஹேந்திரியாதிகம் வா ஆத்மானம் வா வேதன க்ரியாம் வா பிராணிஜாதம் வா ஏதே ஜனாஹ பஷ்யந்தி ஶ்ருண்வந்தி ஸ்மரந்தி ச. இதமேவ ஸ்மரணலக்ஷணம் ப்ரஹ்மவேதனம் பகவதாஹதானாம் தேஷாம் அசுராணாம் அந்தகாலே அஜாயத இத்யாஹ. சஸ்மார ஸ்வப்ரபும் தேவம் சங்கரம் பக்தவத்சலம் இதி. அனேன தேஷாம் ப்ரஹ்மபாவாபத்திஹி ஆசீத் இதி சூசிதம். ததேவ உத்தரத்ர தாரகாக்ஷவசனேன உபபாத்யதே. பவஜ்ஞாதோசி துஷ்டோசி யத்யஸ்மான் சஹபந்துபிஹி தேன சத்யேன பூயோபி கதாத்வம் பிரதஹிஷ்யசி துர்லபம் லப்தமஸ்மாபிஹி யதப்ராப்யம் சுராசுரைஹி த்வத்பாவ பாவிதா புத்திஹி ஜாதே ஜாதே பவத்விதி இதி. பகவதாஹதானாம் அசுராணாம் சத்யோ மோக்ஷ ப்ராப்திர் பவேத் இதி பஹுத்ர நிர்திஷ்டம் புராணேஷு. ததத்ர தாரகாக்ஷவசனேன ஸ்புடீகிருதம். த்வாதிஷேத்யாயே ச பகவதாக்ஞையா சபரிவாராணாம் தேஷாம் அசுராணாம் விதலலோக பிராப்திர் பபூவேத்யுக்தம். அனேன ஆசுரபாவயுக்தானாம் தாரகாக்ஷாதீனாம் சத்கதி பிராப்திஹி பிரதிபாதிதா. தத்ர த்ரிபுரதாஹ சமயே ஆசுரபாவரஹித மயாசுரஹ பகவத கருணாதிரேகாத் ரக்ஷிதோ பபூவேத்யாஹ. ஏதஸ்மின் அந்தரே சம்பும் பிரசன்னம் வீக்ஷ்ய தானவஹ தத்ராஜகாம சுப்ரீத மயோதக்த கிருபாபலாத் இதி. அனேன மயாசுர சத்ருஷானாம் சத்கதி பிராப்தி பிரதிபாதித. அந்தே ச ஸ்வஸ்வ லோககமனேன தேவாதீனாம் சத்கதி பிராப்திஹி பிரதிபாதித. ததோ ப்ரஹ்மா ஹரிர்தேவாஹ முனிகந்தர்வ கின்னராஹ நாகா சர்பாஷ்சாப் சரசஹ சம்ஹ்ருஷ்டாஷ்சாத்மானுஷாஹ ஸ்வம் ஸ்வம் ஸ்தானம் முதாஜக்முஹு ஷம்சந்த ஷாங்கரையஷஹ ஸ்வம் ஸ்வம் ஸ்தானமனுப்ராப்ய நிவத்திம் பரமாயயுஹு இதி. அனேன த்ரிபுரவதோபாக்யானம் சமாப்தம். கங்காதராஷ்டகஸ்ய ஷஷ்டஸ்லோகஹ சமாப்தஹ. சப்தமே ஸ்லோகே தீக்ஷிதேந்திராணாம் ஆஷயஹ ந ஸ்புடமவகம்யதே ஸ்ரௌதஸ்மார்த்தாத் வைதிகபதாத் பதனரூபாம் ஆர்த்திமாபத்யமானஸ்ய கஸ்ய பக்தஸ்ய ஆர்த்திம் அபராதக்ஷமாபனேன பகவான் ஜகான இத்யன்வேஷ்டவ்யமத்ர. ஸ்ரௌதஸ்மார்த்த பதாத் பராங்முகமபி ப்ரோத்யன் மகாபாதகம் விஸ்வாதீஷ மமத்வமேவ கதி த்யாலாபயந்தம் சகிருத் ரக்ஷண்ய கருணாபயோனிதிரிதி ப்ராப்த பிரசித்தி புராஹி ஆர்த்தத்ராணபராயணஸ்ஸ பகவான் கங்காதரோமய கதிஹி இதி ஸ்லோகஹ. ஹே விஸ்வாதீஷ த்வம் ஏவ மம கதிஹி இதி புரா சகிருத் ஆலாபயந்தம் ஸ்ரௌதஸ்மார்த்த பதாத் பராங்முகம் ப்ரோத்யன் மகாபாதகம் அபி ரக்ஷன் யஹ கருணாபயோநிதிஹி இதி ப்ராப்த ப்ரசித்திஹி சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மேகதிஹி இத்யன்வயஹ. அஷ்டமே ஸ்லோகே கங்காஸ்ராவ சம்ரோதன ரூபாம் ஆர்த்திமாபத்யமானஸ்ய பகீரதஸ்ய ஆர்த்திஹந்தாரம் கங்காதரம் தேவம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. கங்கம் வேகம் அவாப்யமான்ய விபுதைஹி சோடும் புராயாசிதஹ திருஷ்ட்வா பக்த பகீரதேன வினதஹ ருத்ரோ ஜடாமண்டலே காருண்யாதவநீதலே சுரநதீம் ஆபூரயன் பாவனீம் ஆர்த்தத்ராணபராயணஸ்ய பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி ஸ்லோகஹ. அஸ்ய அன்வயஹ ஏவம் பவதி புரா யஹ ருத்ரஹ மான்ய விபுதைஹி பக்த பகீரதேன அவாப்ய காங்கம் வேகம் சோடும் யாசிதஹ சன்ன ஜடாமண்டலே தத் வேகம் திருஷ்ட்வா பக்த பகீரதேன வினதஹ சன்ன காருண்யாத் அவநீதலே பாவனீம் சுரநதீம் ஆபூரயன் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மேகதிஹி இதி ஏவம் பவத்யன்வயஹ. அத்ர அனேன பாடேன அன்வயஹ ந சம்யக் பவதி இத்யுக்த்வா ந சம்யக் பவதி இதி க்ருத்வா ஸ்லோகே வித்யமானானி கானிசித் பதானி பரிணதானி அஸ்மாபிஹி. ஏவம் அஸ்ய ஸ்லோகஸ்ய சம்சோதித பாடஹ ஏவம் பவதி காங்கம் வேகம் அவாப்யமான்ய விபுதஹ வோடும் புராயாசிதஹ ருத்வா பக்த பகீரதேன வினதஹ ருத்ரோ ஜடாமண்டலே காருண்யாதவநீதலே சுரநதீம் ஆபூரயத் பாவனீம் ஆர்த்தத்ராணபராயணஸ்ய பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி. அஸ்ய அன்வயஹ ஏவம் பவதி புரா யஹ மான்ய விபுதஹ ருத்ரஹ பக்த பகீரதேன காங்கம் வேகம் அவாப்ய வோடும் யாசிதஹ சன்ன ஜடாமண்டலே தத் வேகம் ருத்வா பக்த பகீரதேன வினதஹ சன்ன காருண்யாத் அவநீதலே பாவனீம் சுரநதீம் ஆபூரயத் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மேகதிஹி இதி. புரா பூர்வஸ்மின் காலே பிரம்மதேவ நிர்தேசாத் பகீரதே சங்கரதர்சனார்த்தம் பிரதீக்ஷமாணே சதி இத்யர்த்தஹ. மான்ய விபுதஹ மான்யஹ பிரம்மாதிபிரபி வந்தனீயஶ்சாஸௌ விபுதஹ தேவஶ்சேதி மான்ய விபுதஹ ருத்ரஹ உமாபதிஹி பக்த பகீரதேன பக்தஹ பூர்ணம் சம்வத்சரம் அங்குஷ்டாக்ர நிபீடனம் கிருத்வா பகவதாவிர்பாவம் பிரதீக்ஷமாணஶ்சாஸௌ பகீரதஶ்ச பக்த பகீரதஹ தேன காங்கம் கங்காயாஹ குட்டிலாபரநாமதேயாயாஹ ப்ரஹ்மசாபாபாதிதஜலபாவாயாஹ வாமனபுராணப்ரசித்தாயாஹ அயம் காங்கஹ தம் வேகம் வேகஹ சலிலஸ்ராவஹ தம் அவாப்ய சிரசி க்ருஹீத்வா வோடும் தர்த்தும் யாசிதஹ ப்ரார்த்திதஹ யாசிதஹ சன்ன இதி இத்யர்த்தஹ. ஜடாமண்டலே ஜடாஹ சம்ஹதாஹ கேஷாஹ தாசாம் மண்டலே தத்வேகமிதி வாக்யசேஷஹ ருத்வா நிக்ருஹ்ய தேனைவ பகீரதேன இதி வாக்யசேஷஹ வினதஹ புனரபி தப ஆஸ்திதேன தேன பிரணதஸ்ஸன்ன இத்யர்த்தஹ. காருண்யாத் சகரசூனூனாம் ஸ்வர்கப்ராப்த்யை யதமானே பகீரதே அனுகம்பாயாஹ அவநீதலே பூதலே பாவனீம் சர்வபாபக்ஷயகரீம் சுரநதீம் கங்காம் அபூரயத் யஹ சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மேகதிஹி இதி. ಶ್ಲೋಕೇಸ್ಮಿನ್ ವಿದ್ಯಮಾನಾನಾಂ ಪದಾನಾಂ ಇತಿಹಾಸ ಪುರಾಣ ವಚನ ಮೂಲತ್ವಂ ಪ್ರಾಗೇವ ಉಕ್ತಂ ಪ್ರಥಮೇ ಭಾಷಣೆ. ಅತಃ ಇದಾನಿಂ ವಿಸ್ತರಶಃ ನ ವದಾಮಿ ತತ್. ಅನೇನ ಭಾಷಣಮಿದಂ ಸಮಾಪಯಾಮಿ, ಅನೇನ ಗಂಗಾಧರಾಷ್ಟಕ ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಚ ಸಮಾಪ್ಯತೆ. ಭಾಷಣಮಿದಂ ಶ್ರೀ ಶಿವಮಹಾಪುರಾಣಸ್ಯ ದ್ವಿತೀಯಾಯಾಹ ರುದ್ರಸಂಹಿತಾಯಾಹ ಪಂಚಮೇ ಯುದ್ಧಕಾಂಡೇ ದೃಷ್ಟಾನಾಂ ಪಂಚಾನಾಂ ಸ್ತುತೀನಾಂ ಪಾರಾಯಣೇನ ಸಮಾಪಯಾಮಿ.
3: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
4: ಯು ಆರ್ ಲಿಸ್ನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋ, ದಿ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನಲ್ ಫ್ರಮ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್.
3: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.

யோபூத் சுசுப்தஹ புமான் ப்ராகஸ்வாப்ஸமிதி ப்ரபோத சமயே யஹ ப்ரத்யவிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே வால்யாதிஸ்வபி ஜாக்ரதாதிசு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வ்யாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் ப்ரகடீகரோதி பஜதாம்